0: தேவன் இந்த உலகத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை
1: வறுமையான தேவ செய்திகள்
2: இணைந்திருங்கள்
1: www.kirupai

0: புதிய நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும் சக்தி
1: 103.9 தியாகிகள் சபையை சேர்ந்த அருட்தந்தை ஜி ரமேஷ் அடிகளார்.
2: அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனித கனிமரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. இவ்வளையிலே அவருடைய மன வலிமையையும் நம்பிக்கையையும் நினைவு கூற அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜூத சமூகத்திலே பெண்ணாக பிறப்பதே பாவம் என்ற சிந்தனை நிலையை அச்சூழலில் ஒரு பெண்ணாக திருமணத்திற்கு முன் கருவை சுமந்த ஒரு தாயாக இருந்த அநேக விமர்சனத்திற்கு உட்பட்ட நிலையிலும் தன் இலட்சிய வாழ்வில் இருந்து மாறாமல் நிறைவை நோக்கி புறப்பட்டாள் அன்னை மரியாள். அவளுக்கு அத்தகைய மனோபலத்தை தந்தவர் தூய ஆவியார். என்று பல்வேறுபட்ட கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக எங்களுடைய சமூகத்திலே நாட்டிலே நடைபெறுகின்றது. சமூக ஏற்பின்மை என பல்வேறு நிலையிலே அவர்கள் பின்தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்நிலையிலே அன்னையின் பிள்ளைகளாகி எங்களுடைய மனநிலை என்ன? அவருடைய பிறந்த நாளிலே அன்னைக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மனித வாழ்வின் மையமே நம்பிக்கைதான். விடியுமென்ற நம்பிக்கையே வாழ்வை நடத்துகிறது. அன்று மரியாவிடம் இருந்த நம்பிக்கை இறை பற்றுறுதி என்று நமக்கு தேவையாகிறது. இந்த நம்பிக்கையை அசைக்க முதல் காரணி குழப்பம். இக்குழப்பம் யோசேப்புவையும் விட்டு வைக்கவில்லை. மரியா யோசேப்பு திருமண ஒப்பந்தத்தில் மரியாள் கருவுற்றிருக்கும் செய்தியை கேள்வியுற்ற யோசேப்பு